saklaş sali mesela po istansiyak abdumubul yurak misafirlik abdumubul beketlerine kendi adı da wang fan piao wang fan piao wang fan berip giriş wang fan piao berip giriş bileti wan dien wan dien wan dien keçikmek huoche yao wan dien po is keçikide kendi kendike wen xun chu wen xun chu wen xun chu sürüştürüş orne zhancang zhancang zhancang biket başlığı zhantai zhantai supa yaki vokzal supse zhongdian zhan zhongdian zhan ahırkı biket canche biket canche poiz aşkhanısı. 这就是我们今天新学的词语，是吧？ 餐车 poiz ashkhanse， 车厢，我在二号车厢，他在六号车厢。慢慢进入外公答案，进入外公答案，所以说的，货车，货车，货 mal yük ya ki bamsa， 货车 yük poizun göstertti，快车。 快车 快车 this boy is 慢车 慢车 ast boy is 动车 动车 bu aşı azırkı yeng boyuzdan göstereyim de 软卧车厢 软卧车厢 软卧车厢 yumşak karvatlık wagon 通道 通道 行李架 行李架 列车员 列车员 列车长 列车长 火车头 火车头 好，听众朋友们，以上是今天的全部内容，下一期再见。